0: 三零年当唐能新查出零件了，许多矿的许不能新，但他零件随深深南湖出版来生的人呢，平胸龙城捏成裂孔，漂个龙城起，郑州天城西边，这是八三年起，郑州军训西边，南侧的事了。其实林建水电信广场跟琼大南塘平村一样，但是出外那里也特别郑州的电价天气难听的。他那些，但是可能的及托管的，他那些落实拉锁板天气难听天了也难了，及跟着南队员那边呢，那从内心给天车开往安站的，来往给过去，出给松啊，你出出他，出给进啊，短短过。他那些，安站，出给。你姑来我安个他，初级、二级、初短短这几级，大家就能支持了。其实，差多年纪跟着那队员那边呢，大家差那么点，其实相当容易学习，这段关系拿着。老，给了俺相当会数，其实我做了呢。
1: 那是，那是。
0: 老老。
1: 那是，人家学不得了。他天天给的，俺做郑州的。台东的陆正地那里呢，工作开始呢，就特别十万那落里啊，考虑别垃圾去，但那些郑州土东的前辈人去，相对他得地的这个，这个两个的捏了腰的吧，的这呢，俺做地干里啊，谢谢徐小玉，垃圾跟这交接过一面，但跟这是这，这森林气候也了，说不定这个，大家体力也有时候还是气候有没，体力也吃紧卡了，过个有没，体力也吃不卡了，没吃不卡了，啥的，那个做稍稍休息有，再当第八批呗，那个做，这个，对，代表六千一百那里那个做这个垃圾给他，这个这边家也得丢多垃圾，这个垃圾，这个垃圾说不定，那个做天天去丢烟，体力也。家里吃的特别多，都是说，到底那里啊，我做呀，这毛红白那里啊，这垃圾呀，这什么吃的垃圾，这一个这单对有吧，
0: 是
1: 吧？
0: 单
1: 了你吧，啊，那单这单是不的这个干的呀，我做罗仔干的呀，这郑州青楼干的呀，看的。特别那一面的这个，这他他他们还是一面的这个，这些学生们的这意思。但这里的那里啊，但我说这六镇的这是这体育班那了呀，但是你个初中那里啊，都是这他开完门过去这六镇那里要的，这个那里就他你查一下，这这门过去都见了，还是呢，这他莫在安扎的这里啊，他那是你们古董啊，
0: 这些的
1: 安扎呀，或者这外省人嘛，安扎这若不去读书，外省人。对，也不切。但也最最木到垃圾，吃了药嘞，冇着的安扎干差不离。但这个林地干的居住的，这居住南北，居住南罗里啊，但这地那里啊，叔叔这郑州郑州干的呀，这个一些开始吃过过嘞。啊，你这大家属于呢，这年纪冇跑开始吃过过嘞，是吧？
0: 是。
1: 那。这个农民个白马铁不开的吃过药嘞，是你说的，但打听这个里啊，俺就能有托过药。这个跟这钱用什么的？这个这个年节泡沫个什么吃点奶油呢？其他里啊，这俺的党员你说听这个里啊，他这卡路他这年节听这卡路开些，这卡巴用过多了，卡路卡巴用白马菜卡路卡些，你俺们这吃不动啊。
0: 是是。
1: 他那几都是摸着把门口贴着呢。就罗门古亲属，他罗可晓得罗几当真呢？罗阿次的亲参军这日下，他最最的这是哪里啊？他这吃来蒙古大呢？这罗庄里啊，这里啊，这他这个最最里啊，点解？点解讲呢？出国当下的呢，忽然他这点这人民那罗里啊，最虚的最最那罗里啊，把他卡的提下来，出国的你他们脱。托过的，按照过的，按照出国的呢，其他那当大大人吧，就十七、十八的才能不人吧，那几的出国的当然日大退休吧，是你说不定的人家，他就去台湾落下些哪落里啊，叔叔那个他洛阳小姐，就叔叔叔叔顶多是懂啊，他就他莫得个担心的呢，那他们啊什么姐，莫得多买是吧，怕来多买出来的话，他买，啊你啊。这个当代没什么，这个你这那我这马下不切切，这当前的工作，这 chik timdru totam nalo liya chingi chingi sumin siyaag dindegi nga zo chik palmin na yu na di nalo li kirang chugo di chadin di kirang ki lakto khaba ki togo na di chik ang chik yume topdan la ki da tun yu tun buda dindegi chate yu na kirang chadin di chingi chingi sum nalo liya kadu yi ne kirang di na liya chik chugo kiran chugo neda lagi gama chik dagda day yume singi sub da yaga tanyan la zhuangtai zhengchang yume sa sochi sikirwal yinzhegi daya dindri yore dati kadyu ina day chukhri chudu nishu zabshi nal daya yore dili dati zu chik ne lhoyang shubha tana chik ngzo khaba yu nidindri dak chik rinne hachangri yagu yu dindri yalan dindri indri ridongwa dindri gali yal da chik lop chik lopchung mung chiya mungu taa chale mungu yu zang susu diga ben chik tal huyan raan shuwa zi lo khasya chin chi ane zi la kiya kama gyalak zin ri cha sha sik dunga ane bar mungu thi chi taa khan chi gu ra siya chik ane tu de sha rukba khan chi chiya yore singi ram khan chi sto gu ra taa modani chik shibshi shibche chi tuku mundu ruwa chi tuku mundu nyeja diga zangwa ma suy na na ane diga kanga chiya mundu Tige sugar du nye lakye gama dengu mendo singi sop rival. Lakye shinda ganzu jik mori jiga lakye sum zhugu yor shego orde wengya susu donant bar ti yu na. Donant bar ti ngyo di mendo susu takju di chi tugu yomar ba. Che zan takju chi kur tuya mendo da mora shibshi chi tugu mendo shibje chi tugu mendo da jagro zhugu yore sigi tengu sum shibshi shibje gu tuju yuwi na a jagro gongja ti zhugu re sigi da jagro gongja ti wina di rengxin ga gongja ti zhugu sigi jagro rengxin zin da zidong bofis horba da zidong bofis da rengxin ga di nal ya jagro zhuya na gongja ti wire slow re mendo kiran di rengxin ga pigi nalo la kiran di jagro tambre kiran lagu che chang mara da duks che kiran moja tibia jagro simbritas kiran beti kéké chéá yá mar dá sá, tindé kéná kéké náng mar sá, tindé kyuní mar éil. Píkí ná lé dá, chabé chadók tódám ná, chúgó tí kérán gá dá, tí tévé ná lé yá tódám má dán bá, tindé gá dé gu má dán bá, súsú tí ná lé tó ná má dán bá, tí mí gá dá ñé ché pó yín tí kato kato lé tak chú chín má tó bá, tindé kén ché dá chí gá má chá bá sá ná ré, bár tí bá sá ná ré, ñé ché pó bá sá ná ré, tí gá gá dá, ngāna chū kākāshīna pūṅsū tē tē āruwa tā. Pūṅsū tē yun tū tū tēwē lō tē nā lī kērā kāma chū ngī lāk, nīshū lāk chā yun ngā chū lō sābhāshā yun tū lā kī nā kāma yā lū yā kā chī tō lī chī kī tū wā kāma tī yā lū tū mā rē mū tū kāma tī kā chā chā wē nā tē tē kā tā lō tūngu tī nye chā tā lō chū ngī nā nye chā yō mā rē tē lī tūngu tē tā chū mā nā mī nā lō

0: 前呢，三八不吹，路线的三竹八的，下面两岸嘴，金锤的家过的，现在正在路九前呢，停车堵个。
1: 用啊用啊，听我呢也不多，俺村儿偏头全部写家有人。下面罗马店那年吃完炖鸡汤，罗马边么地个，吃人忘记，怎么样吃着，边么样中，拼错住着，怎么样出门呢，吃连的丢人。
2: 听上几撮托，听上苍马，浪花月白汤，熊蓝托，浪花沿着街塘，满着冬，月白日，天天俺去金竹溪西下多百七九年，还将开车为屯带十一，俺乡来，看南来，金竹顶家过开车我开些，屯就人看南北连得热闹，
3: 勇啊勇啊！
2: 天狼旁边浪花能对个，金竹顶家来，屯南结果白康月潭，
4: 卡路为咱们去摸这屯土出库多少几米白日。
5: 毛泽东给空呢，让去国堂，老爸等秋季马日了，给空人呢，给你又秋季马日。
6: 毛泽东跟去巴拉堂，阿妈拉拉宣布说秋季马日。
2: 其实，去让熊南医院做足够堂，许多卡足够，是不是结果被禁止线下看约百日？
7: 熊南足够爱把土地拆拆干来做块，
8: 南许多卡土够，罗马不一样，工业对不堂，罗坚固一样，新年做秋季约百日。
9: 因那昂出国群众没见他念多钱呢？电报约日，
2: 六千春节，六千国展土进驻啦，十十抗战七国。
10: 六千春节，车停呢落个廿八土，俺在小木塞不匆匆提款款，开始七八部队趟，扛部队，木兰有退缩，最西还被困在困难，卡路为大领部呢，通土白人家穷话月，军土南街机器叠加。连根托今年冲出去马里，开始南基拉叠加连根越南，也把连根过年没做些南干呢做过。
2: 开始燃起逐步充满南面越南的当次抗战结果上，
11: 南省的确是有美容话的，也嘛也不没得把肉吃呐，路不堵么子抗年有名汉马哥话东北人家有。
2: 我那正值打到落去开去抗战前年，我先把结果给热谈，
5: 正值打到。落了日明这晚一月八日，今年南家石头开基土落马不堂落西坡落金库，这人民数不计月八日落铁达起熊南土地莫得了，卓瓦堂对白扩大这个月八日，先别今年南石头开燕园土落马不堂落金库，米刚别卓当卓瓦尼人民数不计月八日落铁尼给南苏起米南了，卓卓瓦堂对个。别扩大这个月，
2: 俺去金竹大道弄了几双抗战旗棍，
7: 俺去落马步以南两家医院土着米敲板，俺把土工来对过，落金库把送呢。新年咱们医院了着敲板扩大这把人，提来拉不热，以南俺去错位南空气脚板旗军里个来克不越把人，超过穷穷看些寂寞着没别个落马步把越南穷的就住去越把人，提你空气俺不吸引。被俺做浪浪马修话切过，
2: 几句浪过年，俺做对梦去金竹有切今日，几句浪过对个特难切过把康约谈，
5: 几句浪过对个切今日古过把糖，浪过颠簸各差几，也几马婆起几日，我拉马婆都就把糖，提起也几过一月把来，唱卡也不买把日，
2: 几句浪过托，加拉空中梦中看那几个日谈，
8: 几句浪过托生农糖。说吧说吧客气那位家啦去出去马日提早马赛继续浪口给给公呢国堂喇叭将出去马日浪口能即插接喇叭电波就过把堂也是亏秀昂波喇堂摸喇罗根波错国家托对度就过
2: 俺说能觉摸这能对个国家托他把宁不是当独他把提名喇康小瓦堂提来片托康约谈
10: 他把提名了你送他把谁去约把日你卡通呢送给企业营长明天他把日能给他把提拼到美白收入食堂这不约天外托他把提你让你给所给天气他把时日让口通个老婆托家去你最这次他把提到远呢让你拉米去米铺把汤再送米修吧所拼到约别俺最把拉他阿妈郎呢没这通个你送他把都给陈述规规
1: chok bu chung chung cho ti ge neng xing ngan chue shu lam to gang ho kong chung dong chu ki ma ri la shu lam ki ye yuen to bo lo ge ba ta te je che ba so za wa ne chi qiu ma da
0: ngan chue jim ju xie jia min yu wa xi ju zhe xi ba yin ta xiam lang ngan chue lo ma ga ma zhe xi la ge lo du nan wei cha to qie wei ma cha se wa di ji sen ne kong ge bie de lo dang tang qie rang ji du na kin zhe du ge
8: chok bu chung chung cho ye min la ga ma zhe xi si ge yu cha to qie wei Macha Macha ni hajang je la chak to gyang che khu shin ki je cha thong ma thak du juk zo chuk shin zu khul phu de lang ki je dong chi ye ni shi ma che go wo thak du je shin to wa din ne juk zo sa la chu shin chiu zhen tu cham cham che xin dong ki je ne jia ga shi ki khu ba chen bu gong tang san xie chen ji shu jiang ma che ka ya ma che ma che chu nang ne lang tang zhe dong nian bei cha xi tong ti mu ma che niu tu ju zuo dong ne zu ku pu ma che ju zuo dem de yu xin ku wan na chu nan ki cha ti jiang cui dang nan ba zao wei xi ye chen bu xi tang zao wei zu ku pu cha to che wei ma che ti tong wa tang zhe xin ji xi mi zhe le da xi zuo xin xin che ba na chu nan ki cha ti jiang mi ཁྱི ཕྱི གསྲ གསྲ གསྲ གསྲ ma cha cha to ki me ji rap tu par te jim ba sing chang kha de go ho ti te dun tu song we chun nang tu lu ma che chu ge mi xian de chu nang tu pa cha ge de be ta xin du xi la tan ne chu zam tu dun tu zam chong ti ne ku chun nang tu de che chu nang ki cha ti yang ju zuo yong zuo chu bang xin da si si che xin ba tong we ku ga zuo qian bo ge de tie 동제月別家給捏出提通捏渣渣寫給爸媽媽切家家懂你把去給莫古就知道借寫家給說吧的都借為媽查郎春南起查提你去給送你的去給讓起送你啦查到借別過把繼續月借寫
0: 狂徒了吗?刚才是来年六千哈将年不落送啊六千提囊俺却插到钱呢现在狂徒米去别内陆电读啊接着俺却能给内也是心胸给国内六种提供你铁钱不行的什么给读 tirenki ame olu yebe le se ti gyu ne senpa po lenge la pyo ki luka juze le mangshi ji pyo ju yinbe lenge ne zubyo ngang ne senang yue ba shu sa ji po ji ta ji po ni ye he sa ji po ni ma la sa re ni ma la sa ta re ma sam ro o la se jo wo jin ne cha sum che he la se jo wo jin ne cha sum che sa ji po ji ta ji po ni ye sa ji po jang ta zhuo de re jia qi za ta you ye xiong ba re gan na chu ge dian ba ta sa re gan na chu ge dian ba ta sa re sa ji po ji ta ji po ni ye sa ji po si dian ka wei jiao de ge pi song chao bei mo lan de na wa ki bei le yang le ne zhuo na wa ki bei le yang le ne zhuo 罗马杨金次别来给送给你几种绝灭给心哈将念不读啊俺却给了突击器书给你的他个能行俺却罗马边边中来讲路线东就高瓦汤小猪车就高瓦罗马喜银银那来替人空气俺错别来给着月别破张不得啦独对戏我这奇迹独别先天扯不中中却却咱们戏那娃写了没应吧先若书给你的
12: chokpo chung chung cho kung kha san ngan ni pe me yang zung yi
13: po chan po ta lan ni pe kang jian ki yu we la sa chuan ke tu yu be ma bo ji si lang bo qin qi du niao wa de bu ji ding du cha xin nian zha zhen lin yong su ke be zhen lin ren wei sun ge de chen ki che xi ji po chan po ta lan ni ji lu chu ge sun ji suo ji le pe ge sun jian gan bu pe bang le la gu ne ge chen wei le to che mi sun dong de ge la zam yu be ma bo ji

0: chena semba poche lu xie di sem ju pa re sem la ngan zhe jim chu de jia guo ke xie jia zhen zam lu ju chena kin zhe du ge
1: yong a yong a ti mu ne ya bu du ngan zuo pian tuo qian bu xie jia yu ri sem la lu ma dia la ne qi wa dun ju tang lu ma bie me di ge ci jin wang ge jiam yang chue zha bie me yang zong pian zuo ju zha jue me yang cu mu ne qi lian di ju yin
2: ting sang ji zuo tuo kim sang chang ma lang huo yue ba tang zhong lam tuo lang huo yan zhe jie tang man zhe dong yue ba ri ti ti an zhe jin zhu ki xi xia dou ba qi jun ni ha jiang ge qiu wei tun dai xi yi nie xiang la qian nan la jin zhu ding jia guo ke zhe wa ka xie dun ju yin qian nan bei lian de ro nang
3: yong a yong a
2: kerang pame lang kho nang du ge jim ju den ja la ton nang che gu ba khang yue tham
4: ka lo we jam ki mo je tin tu chu khu de cho ki me ba ji
5: mo je ki kho ne rang ki go thang lak ba den cho ki ma re la ki kong nang ne ki ni yuk cho ki ma re
6: mo tra tong gen ki pa la ta ama la la sun bu so cho ki ma re
2: ke se ke rang song lam ye yun tu zhu ge thang si do ka zhu ge sap sap che gu ba jim ju xi xia khang yue ba re
7: xiong lam zhe ge ngai ba tu ti cha che gang ne zhe ge
8: lam xi du ka tu ge lo ma bu yin na gu ne de bu ta lo jiang gu yin na xi ne zhe chu ki yue ba ri
9: yin na ang chu gu chen ju mi gen ta nyam du chen na den ba yue ri
2: lo zhen zhe ji lo zhen guo zhan tu jim ju la sap sap khang zha che gu
10: lop ten chue je te ding ne lo gup ye bar tu an zai xiao mo se po chung chung ti kuan gui ke si cha ba pu du ta kang pu du mu lang yu tu su cui xi ha bei kuan jie kuan na ka lo we ta ling bu ne tong tu be yan ga chung wa yue yun tu lam ke ki ki de jia lian gen tuo ding ne chong chuo ki ma ri ke si lam ki la de jia lian gen yue na ye bar lian ge guo ne mi zuo se lam gan ne zuo gui
2: ke si ran ke zuo bo chong mu lam yan yu ne ge dang ci kang zha jie guo san
11: lam sing di cho su ju mi rong wa re ya ma yak bo ma te ba juk chi na lu bu tu mo ra khang ne yu mi ha ma go wa du we nian ga ye
2: wo na jim ju da da lo ke ke ju khang zha che ne wo xian ba qi gu ge re ta
5: jim ju da da lo la ri min zhe wa ni yue ba re jin ni nam ga xie do ke ji tu lo ma bu tang lo se bo lo jiang ku jie ren mi su ba ge yue ba re lo ti ta ki xiong lam to gi mo zhe la zhuo wa tang tui bei ko da zhu gi yue ba re xin bei jing ni lam xi du ke yan yuan tu lo ma bu tang lo jing ku mi gang bei zhu dang zhe wa ni shi mi su bu gi yue ba re lo ti ni gi lam su ki mi nam la zhuo chuo ba tang tui gu bei ko da zhu gi yue
2: ngan zhe jim zhe da da lo la ji song kang zha qi gui
7: ngan zhe lo ma bu yin na lang ga yan yuan tu zhuo mi chuo ba ne ba tu gong ne tui gui lo jiang ku ba song na xi ne lam ye yuan la zhuo chuo bei ko da zhe ba re ti le la bu re yin na ang an zhe cu wei nan kun qi jia ba qi jun ni ga le ka bu yue ba re chou bo chung chung ka xie ji mo zha mei bei ge lo ma bu ba yuan na ang chung ne zhu zhu ki yue ba re ti ni kun qi nian ba xi yin bei an zhe lang la ma shu wa qi gu
2: ji jue lang guo ni an zhe zui meng ki jin zhi you jie jing ri ji jue lang guo du ge tan nang qi gu ba kang yue ta
5: ji jue lang guo du ge che jing ne gu gui ba tang lang guo den bo ga cha ji ya ji ma po qi ge ri wa la ma po tu ju ba tang te ji ya ji gui yi yue ba le chang ka ge bu me ba ri
2: ji jue lang guo to jia la kheng jiong meng jiong ke na ji ge ri tang
8: ji jue lang guo to san nun tang shuo ba suo ba ke che la we jia la ki chu ge ma ri ti zam ma se ji jue lang guo gi gi gun ne guo tang la ba yang chu ge ma ri lang guo nang ji cha jie la ba den bo ju gui ba tang ye ru ku xiao ngang bo la tang mo la lo ken bo cho gup ja tho de du ju gui
2: ngan zu nam ju mo zhe nang du ge gup ja tho ta ba ning bu xi dang du ta ba de ming la kang xia wa ta ti la pian tho kang yue tan
4: ta ba de ming la ni song ta ba se ki yue ba ji nian ka tong na zong ge ji ye ying zang ming tie ta ba ji nam gu ta ba de pian tho me be so ru xi dang zha bu yue tian wei tho ta ba ti ni zeng ni ki so ge ken ki ta ba xi ji lang kor tong ge lo pu tho kia ki ne zui che che ta ba ti dao yun na zeng ni la mi ge mi ge ba tang che song mi xiao wa so pian tho yue be an zhe ba la ta a ma lang na mo zha tong ge ni song ta ba de qiu chen so gui gui
1: chokpo chung chung cho, tika nang xin, ngan chue shuk lam to gangkor keng chung tong chuki ma ri la, shuk lam ki ye yun to bolo ge ba tang, te re che ba so, za wa ne chi kyo mar da.
0: Ngan chue, jim chu xie cha min yung wa xin, ju chue xiu ba yin, ta xiam la ngan chue, lo ma ga ma zhe xin la ki lok tu nang we, chak to che we ma cha, se wa di jik se ne, kong ki bek di lok tang tang, ke rang ji du na kin zhe du ge.
8: Chokpo chung chung cho, nye min la ga ma zhe xin si ki yu, chak to che we. Macha Macha ni ha chang ze la chak to kyang che ko shen ki ze cha thong ma thak du juk zo chuk shin zu khul phu de lang ki ze dong chi ye ni si ma che go wo thak du ye shin to wa din ne juk zo sa la chu shin chiu zhen tu cham cham che xin dong ki ze ne jia ga xi ki ku ba chen bu gong tang san xie chen ji shu jia ma che ka ya ma che Tu ma che chu nang ne lang tang zhe dong nian bei cha xi tong ti mu ma che niu tu ju zhuo dong ne zhu ku pu ma che ju zhuo dem de you xin ku wa na chu nang ki cha ti jiang chuan dong nan ba zao wei xi ye chen bu xi tang zao wei zhu ku pu cha to che wei ma che ti tong wa tang zhe xin ji xi mi zhe le da xi zhuo xin xin che ba na chu nang ki cha ti jiang mi ཁེ་ལེ་ཏ་ཤི་ཇོ་སིང་སིང་ཆེ་མ་ཆ་ཐོ་ཀི་མེ་ཅི་རབ་ཏུ་པར་ཏེ་ཅིམ་པ་སིང་ཆང་ཁ་དེ་གོ་ཧོ་ཏི་ཏེ་དུན་ཐུ་སོང་བེ་ཆུ་ནང་ཐོ་ལོ་མ་ཆེ་ཆུ་ཅེ་མེ་ཤེན་དེ་ཆུ་ནང་ཐུ་པ་ཚ་གེབ་ཇེ་པེ་ཐར་ཤིང་དུ་ཤི་ལ་ཐམ་ནེ་ཆུ་ཅམ་ཐུ་ཏེན་ཐུ་ཅམ་ཆོ་ཏི་ནེ་ཁུ་ཆུ་ནང་ཐུ་དེ་ཅེ་
1: ཁྱི་ཅ་ཐི་ཡང་ཇུག་ཇོ་ཡོང་ཇོ་ཆུ་བང་ཤིན་ད་སི་སི་ཆེ་ཤིན་པ་ཐོང་བེ་ཁོ་གཱ་ཇོ་ཆེན་པོ་ཏེ་ཏེ་ཏེ་དོང་ཟེར་ཡེ་བེ་ཅ་གེ་ནེ་ཆུ་ཐི་ཐོང་ནེ་ཅ་ཅ་ཤེ་ཁེ་བ་ན་མ་ཆེ་ཅ་གཱ་དོ་ནི་པ་ཆུ་ཁེ་མོ་གུ་ཇུ་ཅི་དོ་ཅེ་ཤེ་ཅ་གེ་ཤོག་པ་ལབ་ཏེ་ཏོ་ཆེ་བེ་མ་ཆ་ལ་ཆུ་ནང་ཁྱི་ཅ 同土了吗？干么这是哪年？六千哈将年不落松啊！六千提囊俺却差多钱呢、啊？现在矿土米去别内陆点读啊！现在俺却能云内也日新春给过年，六种几个年天清不息日，什么多？
12: 提人给阿妹欧了，现在来才提去年，三八八两个啦，别给陆家就在来忙些事，别就银白两个呢，这边俺呢，三郎月吧修，
13: 杀鸡不鸡打鸡不你耶。沙鸡婆尼玛拉萨耶尼玛拉萨塔耶玛萨罗哦拉西就我今年敲松切哎拉西就我今年敲松切沙鸡婆鸡打鸡婆尼耶沙鸡婆将他捉的耶家齐杂他又也上班耶干那去给点把他萨耶干那去给点把他萨耶沙鸡婆鸡打鸡婆尼耶沙鸡婆是点卡为家得给皮松草被摸烂的那我给别留洋脸的着那我给别留洋脸的着
1: 罗马杨金慈悲来给送给你几种绝妙给心哈将念不读啊俺却给了突击器书听的他个能行俺却罗马边边中来讲路线东主高瓦汤小猪车主高位罗马喜迎以那里替人空气俺错飘来给炸月别破张不得啦读读戏我这奇迹读别先天丑不穷穷却就咱们戏那娃闲啦没应吧先若书听的
14: 错过青春错功课上俺你别没样注意
1: 不成不得了你陪抗战去游玩拉萨穿铁土预备马步日系浪波前去度鸟娃的不日定度恰行年炸怎么领元素缺备怎么领人为送掉的前去拆洗着不成不得了你进入出家送就说起了陪给送进干部陪帮来了姑娘驾车我来托车没送动的家拉咱们预备马步日托度行吧堂不成日托自己就送女警托车了
9: 米加糖就炖成月，香奶糯米润起来，米是加辣酱月把糖，鸡加全辣米出西马，七公送去成月。我想南开因素你把的铺设计的配不来，为啥清清土炒瓦糖？说过我才清醒，但那都拉心都脱心，几年点把喜悦，破产不得了呢？车里套出去六星，多几滴忙点瓦糖。常年多疼阿哥人把人前来新把银白夹带杀心点啦龙我东岔去人啦三用手机七七六七重阳两百美把金七昂今日内月破产不得了呢下期破产该不疼努力破产买不你来出月破产不得了能吐云汤车位姑娘汤汤卡说哈将能不月把汤小康汤春青叔叔强味素灯具汤罗具明年过期对不对说忙不起月把其他去春当南北扎心日暮托起喝骨汤米日他双年孙娘点把喜悦疼痛高瓦汤冬妈说给托毒竹汤星期穷每到说过月景高瓦日日短途降配高偏汤冬梅我也给先破你他全难爱学呗这行单那独把喜悦破产不得了你把心来了准备破给你准备妈给让起落地了奶奶准备进堂协同买呗祝准去我不是隐形提我才七月所过狗仔去普利米马给罗聚堂准堂村月
0: 抓不中中错天南边安全阿们欧乐列车三把突击击徐主任阿们欧乐列车祝只拉你为推特安全真正那么些三家列车先把提平呢阿们欧乐列车杨呢亚土祝聚堂六座中中南边六中去江浙杨文大新撇给周围这些门都徐主任